ஏதை பிறந்தே கோடி பறந்தே ஏ ஆண்டவரே ஆண்டி மனசே ஏதை பிறந்தே கோடி பறந்தே எம்மாரியப்பா ஏ தேரை இழுக்கு என்னாச்சு முத்து ஏ மத்தளங்கொட்டே